அது செயல்பாடு வச்சுக்கூடிய தியான வர்த்தாவுக்கு ரெண்டு ਸਮਝਾਵਾਂਗੇ ਸੰਦੇਸ਼ ਕਰਕੇ ਅਸੀਂ ਮੰਤ ਲੈ ਰਹੇ ਹਾਂ।

தீர்ப்பான அப்படிங்கிற வயதில் அறிவியல் காட்சிக்கொண்டா இவ்வாறு சிறப்பாகவே ஒரு நார்மலே ஜன்மகண்டா ஒரு நாராயண ஒரு சச்சாச்சரியனாக ஆறு ਸਤਿਗੁਰੂ ਜੀ ਦਾ ਸਭ ਕੁਛ ਕਰਨ ਵਾਲਾ ਸਤਿਗੁਰੂ ਜੀ ਸਰਕਾਰ ਨੂੰ ਹੁੰਦੇ ਆ ਸਭ ਕੁਛ ਪਾ ਲਿਆ ਇਸ ਵਾਸਤੇ ਮੈਂ ਕਹਿੰਦੇ ਦਾਸ ਇਸ ਦਾਸ ਤੋਂ ਮੇਰੇ ਹਾਰ ਜਾਂਦਾ ਰਾਮ ਰਾਮ ਰਾਮ।

ஜோசப் கொன்சொகதியோ சதர்ந்த கோபல மோபதுக்கியோ கடுக்கடுக்கே அந்தரக்கி ஜானத பலிபுரேக்கி பீர்பஜானத ஜிடி தேகோஞ்சரயசூலா சௌபர் கிருபா திருட் கரபூலா சாந்தன துகுபாயி தே துகி சுகுபாயி சாதனுக்கே சுகி ஏகேகி பீர்பஜானே கடுக்கடுக்கே பப்படுக்கி ஜானே.